0: ஆகாஷவாணி.
1: உஷமலரி.
2: உஷமலரியில் இன்ன சூரநாடு குஞ்சன்பிள்ளையுடைய திவ்ய தர்சனம் என்ன கவிதை கேட்காம் பாராயணம் செய்யுது ரவிசங்கர்.